பங்கு சிறப்ப பாய் கூடுப்பா சிறப்பிருக்கு ஜாய் கை கூட பவன பயணி பந்திர கை கூட தீச புதுமடல் கை கூட சசிகர சூரனக்கு அத்தர் கை கூட தேவதானவேந்திர சரி சாத்திர சகசம்.